0: மதே பே படங்கா தெரியுது
1: பொடி
0: வெஹி பொதேக்கு தியான விழாவுக்கு ஒய சிந்துவ சத்திட்டு தால இது மம குடாக் மதக விளையா ஹரி குடாக் மதக விளையா ஏ காலி ஸ்கூல் என காலிட்டு பொடி பொடி
1: நாங்கிலா
0: ஈட பாஸ் இத்தனை ஹாட்ட உசா சத்தியாபனேட்டோ அப்பிங்கினே இகொள்ளு என கூட இகொள்ளாங்க கேம்பஸ் கலாங்க என்ன காம் பலாங்கிட்டு போயோ ஈட பாஸ் தாமனாத அப்படி எம் திப்பி தாம் பாசலி
1: ஈட
0: பாசே ஆயத்தோட ரப்பர் ரகிட்டு போய் மத்தூடா ஈட பாசே தவப்படாது வைஃப்
1: மத்தூதி
0: பெற தவசே கத கருப்பு ஏ அப்பே மூட்டுக்கு தமாய் மீ தவசர் கொடக்க
1: இறங்க
0: பிடிப்பாச சீட்டே இத்திங் அரோய வாட மத்தகது பொன்சிரி சொய்ச மாத்தேல் அசன் சிந்துவத்தீனோ மே
1: பஸ்
0: பெற ஹேம தினக்கம் அப்பஹமு உனுபவ அத மம இன்னும் ஒப நே கீழ
1: அன்னைவாகி
0: கக்னி மட்தேங் இதுல ஒக்கோ மட்ட மத்தக்கூடாட்ட ஈகுள் நட்ட மத்தக்கணும் தண்ணே பலன் அப்பே ஹித்தர கொச்சர தேவா கராண்ட புலுவாங்க மெத்தன திபுனாட தேங்க அப்பிட்ட புலுவாங்க ஏ
1: ஹிதாரகின
0: லாங்கா விவீத தேங்குலட்டையான் கண்ட்ரோல் நெத்தி கக் மே ஹிதக்கியான் ஹித கண்ட்ரோல் நெத்தி உணாம நேது குடாக் தெங்குல கதட்ட ஹரி அமாரு
1: அமாரு
0: குட்டி காண்ட வேணும் ஹெமோட்டம தீனான தமாங் கேம சிந்துட்டியா
1: தமாங்
0: ஹொந்தட்டம கியன சிந்துட்டியா ஏட்டிக தமாய் கியாண்ட அவில்லா மே அவஸ்தாவ தீலத்தின் அப்பே லக்கண்ட கோல்டன் வாய்ஸ் எக்கி இதோட தே இய தரங்க கர தரங்க கரு ஹெட தமாய் ஏயாகி பிரதிபலே என்னி
1: என்னி
0: இதிங் அஹல பஹலாய் உனத் ஹெட இதிம் தாப்பெம் பெல்ல தால மொகத தினுந்த
1: மொகத தத்தே
0: சிஷ்டத் பிரதிபல ஹபுவாயினி தே ஓயா மே வேனகட வாகி ப்ரமோஷன் கேம்பெயின் எக படங்க அரன் தியின்ன ஓனி ஏ கேனி தரங்க கருப்புவாய் ඔගොල්ලෝ දැන් මේක මේ හංගගෙන ඉඳලා බෑ සෝෂල් මීඩියා වල මම මෙහෙම ගියා මම මෙහෙම ගියා අපේ page එකෙන් දාන ඒවා share කළා
1: නේ ඔව් අනිවාර්යයි
0: මේ මේවා එක තියෙන්න ඕනේ
1: යාළුවන්ට share කරන්න දීලා
0: හරි එහෙමනම් මේ අපි මේ පැය පටන් ගන්නවා මෙන්න මේකයි ලස්සන සින්දුව අපි බලමු මේ සින්දුව ගොඩාක් අයගේ ජීවිතවල ලස්සන මතකයක් කියලා තිබෙන සින්දුවක් වෙන්න පුළුවන් 9:12

0: பிரகாசத்தை வாங்க கேன ரேடியோ
1: மெய்பே மொழி மத கிரீம சுரேக்கி முமாக தொண்ட
2: வாகனேக கமன் கரண விட்டு நித்தரம ஆராக்ஷித பந்தபாட்டிய பெலந்தியமட்டு அமதக்க நுகரான்ன
1: சூப்பர் கமனாக் பரிசுமின்
0: லாகாண்ட ரேடியோ ITN.

வருசாவ சினசுராதா ராத்திரி ஹத்துட்டு லக்காடின் ஹவச தொனாய வினாடு தேயே.

0: முதலாளி அலுத் ரூஃபிங் ஷீட்டுக்கு
1: சார் கியானே ரைனோ பிரீமியர்
0: உட வதுர ரெந்தின்னித் நெதி டிஎஸ்எல் பெந்தின்னித் நெதி
1: ரைனோ பிரீமியர்
0: எதோட ஆட்டோமேடிக் கோடிங் நெக தியன
1: சீனிமக் நெட்வொர்க் லஸ்ன எக்கனே சேவ ஹலக் கதன்னே ஜீவிதேட்டம இக்கபாரைனே இதின் வெடிகால் பவதின வியதமத் அடு ரைனோ பிரீமியர் ரூஃபிங் ஷீட் சமை காலேட கலபில அலுத்ம தேரி
2: රාත්‍රී 10ට ලක්හඬ අහන්න ජාතික ලොතරැයි මණ්ඩලයේ සියලුම ටිකට් පත්වල ජයග්‍රාහී ප්‍රතිඵල අද රාත්‍රියේම ඔබට කියන එකම රේඩියෝව ලක්හඬ

0: கதை நுண்ணியன ஹத
1: ஆத்ரின் ஜோதி
0: இரதா ராத்ரி ஹதட ஹிமாலிக்க ஜோதி ராத்ரிய
1: FM 93.5 FM 93.7 லகான ரேடியோ ITN.

சமய சூத்திர தேசனாவ மகா காருணிக புதுரஜானன் வகன்சே விசின் லோக சத்யாவித அனுகம்பாவின் தேசனா கரண லத ஆரக்ஷக பரித்ராண தேசனா அத்தரின் மகா சமய சூத்திர தேசனாவ அதி விசேஷ வூவகி தாரகா சமூகய பிரிவரா பெபலின பூர்ண சந்திராசே எதா கபில வஸ்து நகராசன்னே மகா வனபித ஏகாலோக கரமினி சமஸ்த மகா விஸ்வதலேம புத்த ஞாசத்ரேட ஹசு கரமினி பவத்வன லத மே தேசனா விசேஷேன்ம சஜாயனா கிரின்னே சம்யக் திருஷ்டிக திவி தேவதாம் வான்சேலாகி எல்ம பெல்மஹா ஆசீர்வாதே அபேக்ஷாவினி. எதா புதுரஜானன் வஹன்சேகே ஸ்ரீபாத மூலேஹி கௌரவாபிவாதன பூர்வகவ தச தசக் சக்ராவாட்யன் சித சபமினி மகானுபாவ சம்பன்ன திவ்ய கணயா புதுரதுன் சரண கிய யம் பிம்பதெக் வேனம் ஏ அய கிசிதா அபாயகாமி வன்னி நெட்டை கியமின் புத்த பிரமுக ஸ்ராவக சங்க ரத்னையட ஸ்வகீய அத்யந்த கௌரவய புதுகலஹ மேவனாஹி விஸ்வகத திவ்ய சக்தியின் ஏகராசி கரமினி ஜீவிதேட எலமென சகலாந்தராய துருகுட சித சாந்திய சலசீமேலா மகோபகாரி வன பரித்ராண தர்மியக்கி சியலு தெரியன்கே ஆசீர்வாதிய பினிச ஏ மகானுபாவ சம்பன்ன மகா சமய சூத்திரிய செத்தஹே சிதின் சஜ்ஜாயனிய கருண் லபன்னே பூஜ்ய கணி குமுரே சாந்த சுவாமின் வஹன்சே.